0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா. காதலன் கட்டிலில் அமர்ந்திருக்கும் நாயகியை நிலவுக்கு ஒப்பிட்டு அவளது அழகை வர்ணிக்கிறான். அவளது மென்மை, பார்வை மற்றும் பேச்சை வர்ணிக்கும் இப்பாடல் தமிழ் திரைப்பட வரலாற்றில் காதலின் மென்மையை பாடும் உன்னத காதல் பாடல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கவிஞர் வாலியின் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், டி சுசிலா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீயா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ബൈ ബൈ കേൾക്കൂ റേഡിയോ ശാന്തനം 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். தந்தைக்கும் மகளுக்குமான பாசத்தை வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த திரைப்பட பாடல் இது. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும், என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும், என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும், கற்கண்டாய் மாறுமா. என்ன அருமையான வரிகள்! விசுவாசம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் தாமரையின் வரிகளுக்கு டி இமான் இசையமைத்து சித் ஸ்ரீராம் பாடிய இனிமையான பாடல். பாடலின் வரிகள் மனதை நிருட வைக்கும், கேட்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company all day.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே, அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால்தானோ, அவள் அருஞ்சுவை பால் என ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால்தானோ. கம்பன் பெண்களை மலர், அம்புவிழி, பார்க்கடல் என்று வர்ணித்தான். ஆனால் மலர் அல்ல, தீபத்தின் ஜோதியைப் போல மனதை எரிக்கும் திறன் கொண்டவர்கள் என்று பெண்ணின் உண்மையான காதலை, வலிமையை, சவாலை நகைச்சுவையுடன் கவிஞர் கண்ணதாசன் இப்பாடலில் கூறுகிறார். இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல் நிஜமாகுகிறது. மிக அருமையான பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: സാന്ത്വനം 90.4 FM കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். தாய் தன் குழந்தையின் அழகையும் அன்பையும் வர்ணித்து பாடும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட சில்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா. நிலவே மலரே, நிலவே மலரே என்ற திரைப்படத்தில் புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பி சுசீலா பாடிய அருமையான பாடல். புன்னை இலை போலும் சின்ன மணிப்பாதம் மண்ணில் படக்கூடாது, பொன்னழகு மின்னும் உன்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. மிக அருமையான பாடல் வரிகள். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ആഘോഷമാക്കാൻ കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ് ഒരുക്കുന്നു ജനനിമിത്രം പാക്കേജ്. ഗർഭിണികൾക്കായി 4 ആഴ്ച മുതൽ പ്രസവം വരെയുള്ള പ്രത്യേക പാക്കേജുകൾ നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്. അത്യാധുനിക നിലവാരത്തോടു കൂടി പ്രവർത്തനം ആരംഭിച്ച കിൻഡർ ഹോസ്പിറ്റലിൽ നവജാത ശിശു പരിചരണത്തിനുള്ള Level 3 NICU സേവനങ്ങളും കൂടാതെ ഗൈനക്കോളജി, പീഡിയാട്രിക്സ്, ഫീറ്റൽ മെഡിസിൻ, ജനറൽ മെഡിസിൻ എന്നീ സേവനങ്ങളും ലഭ്യമാണ്. കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് വിളിക്കൂ 7999444840. കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ് 2nd കുട്ടി. ലെറ്റ് സെലിബ്രേറ്റ് പ്രഗ്നൻസി വിത്ത് കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல் நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யார் இல்லை, நீயின்றி நான் இல்லை, வேறின்றி மலரையே ஏதம்மா. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ. அதிகாலை நான் கேட்பது நீ பாடும் பூபாலம். காதலியின் நினைவை தெய்வமாக போற்றும் காதலன் தன் இதய கோயிலில் சிலை நிறுவி அமைப்பதாக அமைந்துள்ளது இப்பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்து அந்தமான் காதலிக்காக KJ ஜேசுதாஸ் உடன் வாணி ஜெயராம் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

0: பாட்டு கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா. காதலன் கட்டிலில் அமர்ந்திருக்கும் நாயகியை நிலவுக்கு ஒப்பிட்டு அவளது அழகை வர்ணிக்கிறான். அவளது மென்மை, பார்வை மற்றும் பேச்சை வர்ணிக்கும் இப்பாடல் தமிழ் திரைப்பட வரலாற்றில் காதலின் மென்மையை பாடும் உன்னத காதல் பாடல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கவிஞர் வாலியின் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீயா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM, കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: അൻപ് നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിസിയിൽ ഇന്നിസൈ നിഘൽച്ചിയின் അടുത്ത പാടലിൽ മീണ്ടും സന്ദിപ്പോ. തന്തയ്ക്കും മകളുക്കുമാണ് പാസത്തെ വെളിപ്പെടുത്തും മികച്ചിറന്ത തിരപ്പട പാടൽ ഇത്. കണ്ണാന കണ്ണേ, കണ്ണാന കണ്ണേ, ഇൻമീത് സായവാ, പുണ്ണാന നെഞ്ചൈ പൊന്നാന കയ്യാൽ പൂ പോലെ നീവവാ, നാൻ കാത്തു നിൻറ്റേൻ കാളങ്ങൾ തോറും என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. என்ன அருமையான வரிகள்! விசுவாசம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் தாமரையின் வரிகளுக்கு டி இமான் இசையமைத்து சித் ஸ்ரீராம் பாடிய இனிமையான பாடல். பாடலின் வரிகள் மனதை நிரட வைக்கும், கேட்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: വേൾഡ് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே, அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ, அவள் அருஞ்சுவை பால் என ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ. கம்பன் பெண்களை மலர், அம்புவிழி, பார்க்கடல் என்று வர்ணித்தான். ஆனால் மலர் அல்ல, தீபத்தின் ஜோதியைப் போல மனதை எரிக்கும் திறன் கொண்டவர்கள் என்று பெண்ணின் உண்மையான காதலை, வலிமையை, சவாலை, நகைச்சுவையுடன் கவிஞர் கண்ணதாசன் இப்பாடலில் கூறுகிறார். இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடியவர் SV பாலசுப்ரமணியம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல் நிஜமாகுகிறது. மிக அருமையான பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். தாய் தன் குழந்தையின் அழகையும் அன்பையும் வர்ணித்து பாடும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட சில்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா. நிலவே மலரே. நிலவே மலரே என்ற திரைப்படத்தில் புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பி சுசீலா பாடிய அருமையான பாடல். புன்னை இலை போலும் சின்ன மணிப்பாதம் மண்ணில் படக்கூடாது, பொன்னழகு மின்னும் உன்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. மிக அருமையான பாடல் வரிகள். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഇഷ്ടമുള്ള പാട്ടുകൾ, ഇഷ്ടമുള്ള വിശേഷങ്ങൾ എന്നും എപ്പോഴും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யார் இல்லை, நீயின்றி நான் இல்லை, வேறின்றி மலரே ஏதம்மா. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ. அதிகாலை நான் கேட்பது நீ பாடும் பூபாலம். காதலியின் நினைவை தெய்வமாக போற்றும் காதலன் தன் இதய கோயிலில் சிலை நிறுவி அமைப்பதாக அமைந்துள்ளது இப்பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து அந்தமான் காதலிக்காக கே ஜே ஜேசுதாஸுடன் வாணி ஜெயராம் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.